தின் கிரணக் தின் கிரணக் தெரிக்கிட்டு தின் தக் தின் தக் தின் கிரணக் தின் கிரணக் தெரிக்கிட்டு தின் தக்